நண்பே காசி வல்லட்டு நண்பே மனுஷகம் மினிசு நீ காசி வாசி அதி அயலங்க பூமிங்காய் கண்ணட்டனே மனுஷகம் மினிசு நீ காசி வல்லட்டு கண்ணந்தே காசி வல்லட்டு நண்பே மனுஷகம் மினிசு நீ காசி வாசி அத்தியாயம் அங்கு

பவட்ட லொல்வி ஆசாவின் பவுக்கல சேம சத்வைன்டம நெவத்த இப்ப துணவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுஹக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜு லாங்கட்ட கினகோஸ் கரணலாத பவ் விமசா நிசி தண்டுவாம் லபாதினவாயத்து.